விஞ்ஞானம் தினம் கரையிறே நன்றி அம்சம் ជាបើកបំរើត្រង់មើលចុះ